குருகுல உமருடைய நான் சிவருக்கு சிவிச்சி சிவராதர் அக்தர் தி முபாரக் ஷா தேல வனு பிரணோ பா சௌ ரோசி திதன் கி ககர் அவ கத நடே ஷா ரே ஹப்ஷல அஸ்லாம் அலைக்கும் கர் ஷவாசன் அப்துல் ஹாதி சடே மஷே அல்லாஹ் தி மல்ஷா நஸ்பான் பை தத ஸ்பெஷல் தி அக்தர் முபாரக் ஷா அவாஸ் யோ கி தஹா மனன ஹுஷ